0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் இசைக்கென தனி அலைவரிசை 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல். இப்பொழுது கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின் சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி ராகம் தானம் பல்லவி சண்முகப்பிரியா ராகம் கண்ட திருபடத்தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Kolkata K. Vijayaraghavan. He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. Ragam Thanam Pallavi in Rag Shanmugapriya set to Kanta Tripudathal.

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி படைத்து வழங்கியது. ராகம் இசை அலைவரிசைக்கென 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல்.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Kolkata K. Vijayaraghavan. He was accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: மாமவ சதா வரதே நாட்டுக்குரஞ்சி ராகம் ரூபகதாளம் ஸ்வாதி திருநாள் ரச்சனா.
1: Now listen to a composition of Swati Tirunal Mamava Sada Varade in Rag Natakuranji set to Adital.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: திருமஞானம் TKR ஐயப்பன் அவர்களை நாகஸ்வரைசி கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவல். கணநாதாய நமஸ்தே. கௌளை ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்

கௌளை ராகத்தில் தீக்ஷிதர் கிருதி இடம்பெற்றது. அடுத்து ராகரத்ன மாலிகச்சி, ரீதி கௌளை ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகதாளம்.

ரேசி கவுளை ராகத்தை தொடர்ந்து வராளி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் காவாவா கந்தாவாவா ஆதி தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: திருமஞானம் டிகேஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீரகுவர காம்பூதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்

0: காம்போதி ராகத்தில் தியாகராஜ கீர்த்தனை இடம்பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருமஞானம் TKR ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime in

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வயலின் ரிசைட்டல் பை நாகை ஆர் முரளிதரன். He is accompanied by Salem Shri K. Srinivasan on the Mridangam and Malaikottai Shri R. M. Deenadayalu on the Morsing. Nigalshiyil thodakkamaga Karunanidhiye Papanasam Sivan Padal Bauli Ragam Misra Chaputalam. The concert begins with Karunanidhiye, Papanasam Sivan's composition in Rag Bauli, set to Misra Chaputal.

இனி ஏமாநிதி சிவோ தியாகராஜர் கீர்த்தனை சஹானா ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஏமாநிதி சிவோ, செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் சஹானா, செட் டு ரூபக்தாள்.

இனி வா வேலவா கோடீஸ்வர ஐயர் பாடல் தானரூபி ராகம் கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு வா வேலவா கோடீஸ்வர ஐயர் சாங் இன் ராக் தானரூபி செட் டு கண்டச்சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை. பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை நாகை ஆர் முரளிதரன். He is accompanied by Salem Shri K. Srinivasan on the Mridangam and Malaikote Shri R. M. Deenadayalu on the Morsing. Ini Kamalambam Bajare, Muthuswami Deekshithar Kriti, Kalyani Ragam, Adi Thalam. Listen now to Kamalambam Bajare, Muthuswami Deekshithar's composition in Rag Kalyani set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது நாகையார் முரளிதரன் அவர்களின் வயலினிசை. பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a violin recital by Nagayar Muralidharan. He was accompanied by Salem Shri K. Srinivasan on the Mrudangam and Malaikottai Shri R.M. Deenadayalu on the Morsing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian Music.